0: கருப்புன்னு யாரு சாஸ்திரா ராமேஸ்வரம் புழுமி ஃபவுன் பிளான் இன்னும் காலம் கிட்ட மாட்டேன் அமைச்சே அங்கே நீ காலோ நீ புழமாத்தா வர ஆராமி காலோ பாய்ச்சேமி கறிப்புன்னு யாரு அப்படிங்க அவங்க சவான் இங்க நீ ரீஃபான் அமைச்சே ஞான் இங்க ராமனி அத அசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கு இங்க ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வய இங்க தாய் அவன் நுழி குஞ்சி காரி 30th of June 2026 அப்ப இங்க மாட்டே இங்க நீ ஒன் சாக்கராய் இங்கிட்ட நிம்மர காங்க நாக்கி 1-800-444-403 பிஃபோர் அரங்கப்பே காரி 30th of June அப்படி நாக்கி 1-800-444-403 அமைச்சு அவை டெல்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் கனெக்ட் அப்ப இங்க இங்கிட்ட நிம்மர காங்காவா காரி 30th of June அராமி அவ்வாரா ஞானிங்க ராமனி இங்க அவைலபிள் options
1: station sponsor
2: hello my name is Tobias Robert and I'm a bass player for Tobiza
3: hello my name is Aaron Kingsley I'm lead singer and I'm from Papanya and we play for Chupi band
4: hello my name is Dwayne Everett I'm the lead singer for Chupi band
5: and you're listening to D